0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மே மாதம் 6ஆம் தேதி சித்திரை திங்கள் 23ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் செல்வி இன்பசேகரன். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கொமரேகள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீக குடிமக்கள் மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேயர்களே, நமது நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய ஒலிபரப்பில் இடம்பெறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என்னவென்று அடுத்ததாக பார்ப்போம்.
3: And if you do want to protect yourself as a consumer, best thing to do is to actually check the MARA registration or check the registration for the lawyer to make sure that they're actually registered so people get the right service.
2: ஆஸ்திரேலியாவில் குடிவரவு ஆலோசனை வழங்குபவர்கள் மீது கண்காணிப்பு அதிகரித்துள்ள நிலையில் கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது குறித்த செய்தியின் பின்னணி, அதோடு கீஸ் அண்ட் வேர்சஸ் கலெக்டிவ் என்ற இசைக்குழுவை நடத்தி வரும் கௌஷிக் கணேசன் மற்றும் விஜய் ராகவன் ஆகியோருடனான நேர்காணல், தமிழ்நாடு 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து நமது நேயர்கள் சிலர் பகிர்ந்து கொண்ட கருத்துகள் மற்றும் தமிழகத்தில் தாவேக்கா ஆட்சி அமைவதற்கான சாத்தியம் பற்றிய செய்தியின் பின்னணி ஆகியவை ஒலிக்க உள்ளன. இவை ஒலிப்பதற்கு முன்னர் முதலில் செய்திகள்.
4: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் மகேஸ்வரன் பிரபாகரன். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் பகுதியில் இடைக்கிடை தாக்குதல்கள் நடந்தாலும் ஈரானுடன் உள்ள தற்காலிக போர் நிறுத்தம் இன்னும் தொடர்வதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமெரிக்க படைகள் ஈரானின் படகுகள், ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை அழித்துள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. RBA ஆஸ்திரேலிய ரிசர்வ் வங்கி நாட்டின் அதிகாரப்பூர்வ வட்டி விகிதத்தை 4.10% இருந்து 4.35% உயர்த்தியுள்ளது. மார்ச் மாதத்தின் பணவீக்கம் 4.6% உயர்ந்து 2023 பிறகு அதிகபட்ச நிலையை எட்டியுள்ளதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் பேங்க் கவர்னர் மிஷேல் புலக் தெரிவித்தார்.
5: Businesses shouldn't pass on costs. I think it's reasonable that they should be doing so. What we're trying to guard against is that once those new price levels are achieved, that people don't think, oh, well, it's normal for things to go up by 4 or 5%. We'll just continue to do that. That's the challenge.
4: ஆஸ்திரேலியாவின் நௌரு மற்றும் பப்புவா நியூ கினியாவுடன் உள்ள வெளிநாட்டு செயலாக்கம் மற்றும் மறுவாழ்வு ஏற்பாடுகள் குறித்து செனட் விசாரணை ஆரம்பித்துள்ளது. இந்த வெளிநாட்டு செயலாக்க முறையை கலைக்க வேண்டும் என்று ஹியூமன் ரைட்ஸ் லோ சென்டர் குழுவிடம் தெரிவித்துள்ளது. கடந்த 13 ஆண்டுகளாக இந்த முறைமை ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். முதன்முறையாக நாட்டின் 4 மாநிலங்களில் குழந்தைகளுக்கான இலவச நேசல் ஸ்ப்ரே ஃப்ளூ வேக்சின்ஸ், மூக்கு மூலமான காய்ச்சல் தடுப்பூசி மருந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நியூ சவுத்வேல்ஸ், தெற்கு ஆஸ்திரேலியா, குயின்ஸ்லாந்து மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியா ஆகியன இந்த இலவச சிகிச்சையை வழங்குகின்றன.
6: 10,000 families impacted by the hospitalization of their child since 2022, more than 6% of those in ICU. And you can see that the average age here is about 5.1 years. So you don't think of your healthy 5-year-old as being at risk of hospitalization from influenza, but they are, and this is again why we see, you know, funded vaccine.
4: Victoria, New South Wales மற்றும் ஆஸ்திரேலிய தலைநகர் பிரதேசங்களில் ஆசிய மொழி கல்வியை மேம்படுத்த அரசு 2.5 மில்லியன் டாலர் நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த நிதி உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கான 15 மொழிகளை உள்ளடக்கிய கம்யூனிட்டி லாங்குவேஜஸ் ஸ்கூல் ப்ரோக்ராம் சமூக மொழி பள்ளிகளுக்கான திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
7: இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவடைந்தன.
1: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
2: நேயர்களே, SBS தமிழ் ஒலிபரப்பை திங்கள், புதன், வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நாட்களில் மதியம் 12 மணிக்கு நேரலையாக SBS சவுத் ஏஷியன் என்னும் டிஜிட்டல் அலையிலும், திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு SBS ரேடியோ 2 வழியாகவும் நீங்கள் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடர்வது செய்தியின் பின்னணி. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியினை தொடர்ந்து நீங்கள் கேட்க இருப்பது,
8: தாவக வாங்கின வாக்கு சதவீதம் வந்து ஏறக்குறைய 35%.
9: மக்கள் மாற்றத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள்.
10: வேர்ஸ்ட்ல வேர்ஸ்ட் பிக் பண்ணி அதை ஏதாவது ஒன்று பெஸ்டா இருக்கிறத வந்து பிக் பண்ணி அவங்க வந்துட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க.
11: அந்த அண்டர் கரண்ட் ஒன்று கிரியேட் ஆகிட்டு இருக்கு இந்த சினிமா கவர்ச்சியினால அப்படிங்கிறத கவனிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறதும் நம்ம அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும்.
2: தமிழ்நாடு 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து நமது நேயர்கள் சிலர் பகிர்ந்து கொண்ட கருத்துகளும் ஒலிக்க உள்ளது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக செய்தியின் பின்னணி. இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் முதலில், ஆஸ்திரேலியாவில் குடிவரவு ஆலோசனை வழங்குபவர்கள் மீது கண்காணிப்பு அதிகரித்துள்ள நிலையில், குடிவரவு முகவர்கள் பதிவு ஆணையத்தின் அலுவலகமான மாரா கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
12: நாட்டில் நெறிமுறை அற்ற விதத்தில் செயல்படும் குடிவரவு முகவர்களை குறிவைக்கும் புதிய பெடரல் சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வந்துள்ள பின்னணியில், ஆஸ்திரேலியாவின் குடிவரவுத்துறை தொடர்பில் ஆலோசனை வழங்குபவர்கள் தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதன்படி ஆஸ்திரேலியா மைக்ரேஷன் ஏஜென்ட்ஸ் குடிவரவு முகவர்களுக்கு கடுமையான புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த விதிமுறைகளில் உயர்ந்த தரநிலைகள், நெறிமுறை எத்திக்ஸ் தேவைகள் மற்றும் நடைமுறை ரீதியான அதிகாரங்கள் அடங்கும். இது குடிவரவு ஆலோசனைத் துறையின் நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மாற்றங்கள் நெறிமுறையற்ற விதத்தில் செயல்படுபவர்களை நீக்குவதற்கான விரிவான நடவடிக்கையின் ஒரு பகுதியாகும் என்றும், மேலும் விசா விண்ணப்பதாரர்கள் தரமான குடிவரவு ஆலோசனையை பெறுவதை உறுதி செய்வதும் இதன் நோக்கம் எனவும், குடியுரிமை, சுங்கம் மற்றும் பல் கலாச்சார விவகாரங்கள் தொடர்பான துணை அமைச்சர் ஜூலியன் ஹில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குடிவரவு தொடர்பான உதவியை நாடும் நுகர்வோர் அது சம்பந்தப்பட்ட சேவைகளுக்கு பணம் செலுத்துவதற்கு முன்பு பதிவு செய்யப்பட்ட குடிவரவு முகவர்களுக்கான பொது பதிவேடு, அதாவது பப்ளிக் ரெஜிஸ்டர் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் மைக்ரேஷன் ஏஜென்ட்ஸை சரிபார்க்குமாறு வர்க் விசா லாயர்ஸைச் சேர்ந்த கிறிஸ் ஜான்ஸ்டன் சேனல் 7-இன் சன்ரைஸ் நிகழ்ச்சியில் வலியுறுத்தினார்.
13: Overall, most agents are doing the right thing. The number that was actually sanctioned was less than 1%. And if you do want to protect yourself as a consumer, best thing to do is to actually check the MARA registration or check the registration for the lawyer to make sure that they're actually registered. Yes. So people get the right service.
12: இது இவ்வாறிருக்க, கடந்த ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இந்திய பின்னணியைச் சேர்ந்த 3 குடிவரவு முகவர்கள் உட்பட பதிவு செய்யப்பட்ட 5 குடிவரவு முகவர்கள் எச்சரிக்கப்பட்டனர், இடைநீக்கம் செய்யப்பட்டனர் அல்லது அவர்களின் பதிவு ரத்து செய்யப்பட்டது என்று பப்ளிக் டிசிப்ளினரி நோட்டீசஸ், பொது ஒழுங்கு நடவடிக்கை அறிவிப்புகள் காட்டுகின்றன. இவர்களில் பஞ்சாபி மொழி பேசும் சமூகத்தில் பலருக்கு நன்கு அறிமுகமான மெல்பனைச் சேர்ந்த குடிவரவு முகவர் ஜுஜார் பஜ்வாவும் அடங்குகிறார். பஜ்வாவின் பதிவை ஆபீஸ் ஆஃப் த மைக்ரேஷன் ஏஜென்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி குடிவரவு முகவர்கள் பதிவு ஆணையத்தின் அலுவலகம் ஒமாரா ரத்து செய்துள்ளது. பஜ்வாவின் பதிவு 23 ஏப்ரல் 2026 அன்று ரத்து செய்யப்பட்டதாக ஒமாரா இணையதளம் குறிப்பிட்டுள்ளது. ஆஸ்திரேலிய குடிவரவு சட்டத்தின் கீழ் அவரால் 5 ஆண்டுகளுக்கு மீண்டும் பதிவு செய்ய முடியாது. பஜ்வா தொடர்பான விசா விண்ணப்பங்களை ஆய்வு செய்ததில் குடிவரவு தொடர்பில் வழங்கப்பட்ட உதவியை அறிவிக்க தவறியமை, தவறான அறிக்கைகள், குடிவரவு சட்ட கடமைகளை மீறியமை மற்றும் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மையின் தரங்களை பூர்த்தி செய்ய தவறியமை உள்ளிட்ட அம்சங்களை கண்டறிந்ததாக ஒமாரா தெரிவித்துள்ளது. ஒரு பதிவு செய்யப்பட்ட முகவர் அல்லது முன்னாள் பதிவு செய்யப்பட்ட முகவர் பதிவு செய்யப்பட்ட முகவர்களுக்கான நடத்தை விதிகளை மீறியிருந்தாலோ அல்லது குடிவரவு உதவியை வழங்க தகுதியற்றவராக இருந்தாலோ ஒமாரா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் என்று அதன் செய்தி தொடர்பாளர் எஸ்பிஎஸ் பஞ்சாபியிடம் தெரிவித்தார். ஒமாராவின் விசாரணையில் 38 விசா விண்ணப்பங்கள் சம்பந்தப்பட்டிருந்ததாகவும் பஜ்வா முந்தைய மற்றும் தற்போதைய நடத்தை விதிகள் இரண்டின் கீழான கடமைகளை மீறியுள்ளார் என்ற முடிவுக்கு ஒமாரா வந்ததாகவும் குடிவரவு தொடர்பான உதவியை தொடர்ந்து வழங்குவதற்கு அவர் தகுதியான மற்றும் சரியான நபர் அல்ல என்று கண்டறியப்பட்டதாகவும் ஒமாரா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் பதிலளித்த பஜ்வா தன் பக்கம் பெரிய தவறுகள் எதுவும் இல்லை என்றும் சில பிரச்சினைகள் நிர்வாக அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தவறுகளாக இருந்ததாகவும் எஸ்பிஎஸ் பஞ்சாபியிடம் கூறினார். தனது அலுவலக இணைய இணைப்பை பயன்படுத்தி சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து விண்ணப்பங்களும் தனது பணியாக கருதப்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சில தனிநபர்கள் அவரது அலுவலக கணனிகளையோ அல்லது இலவச வைஃபையோ பயன்படுத்தி தங்களின் சொந்த புரொடெக்ஷன் விசா பாதுகாப்பு விசா விண்ணப்பங்களை சுயமாக சமர்ப்பித்ததாக அவர் தெரிவித்தார். குறைந்த ஒப்புதல் விகிதங்கள் காரணமாக அந்த விசா வகையை தான் பொதுவாக தவிர்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதேநேரம் விசிட்டர் அல்லது பார்ட்னர் விசாக்கள் தொடர்பில் உதவி அறிவிக்கப்படாத 8 விடயங்களை பஜ்வா ஒப்புக்கொண்டார். ஆனால் அவை அலுவலக செயல்பாட்டில் ஏற்பட்ட தவறுகள் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் பஜ்வா ஒமாராவின் முடிவின் முக்கிய கண்டுபிடிப்புகளை எதிர்த்து அதை சட்டரீதியாக சவால் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதுவேளை பதிவு ரத்து செய்யப்பட்ட குடிவரவு முகவர்களின் வாடிக்கையாளர்களுக்கு என்ன நடக்கும்? ஒரு முகவரின் பதிவு ரத்து செய்யப்படும் போது அவர்களால் ஆஸ்திரேலியாவில் சட்டப்பூர்வமாக குடிவரவு உதவியை வழங்க முடியாது என்று உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் எஸ்பிஎஸ் பஞ்சாபியிடம் தெரிவித்தார். மேலும் ரத்து செய்யப்பட்ட குடிவரவு முகவர்கள் தங்களால் தொடர்ந்து வாடிக்கையாளர்களுக்காக செயல்பட முடியாது என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அதேவேளை அந்த முகவர் சார்ந்திருக்கும் நிறுவனம் தொடர்ந்து செயல்படலாம். ஆனால் அங்கு வேறு பதிவு செய்யப்பட்ட குடிவரவு முகவர்கள் வழக்கறிஞர்கள் அல்லது அனுமதிக்கப்பட்ட நபர்கள் மூலம் மட்டுமே ஆலோசனை வழங்கப்பட வேண்டும். இந்நிலையில் தனது பரந்த வணிக கட்டமைப்பிற்குள் செயல்படும் மற்ற பதிவு செய்யப்பட்ட முகவர்களுக்கு தற்போதுள்ள தனது வாடிக்கையாளர்களின் கோப்புகளை மாற்றுவதில் தான் கவனம் செலுத்தி வருவதாக பஜ்வா தெரிவித்துள்ளார். அவரது வணிக வலை அமைப்பில் 20 மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட முகவர்கள் இருப்பதாகவும் அவர்கள் இந்த மாற்றத்தில் தனக்கு உதவி செய்து வருவதாகவும் பஜ்வா மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
2: நேயர்களே, அடுத்து ஒலிக்கும் விளம்பரங்களை தொடர்ந்து செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் தமிழக செய்தியின் பின்னணி ஒலிக்க கேட்கலாம்.
14: Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.
15: SBS Food உலகின் பல பாகங்களிலிருந்தும் சுவையான உணவு குறித்த செய்திகளையும் செய்முறைகளையும் உங்களுக்கு எடுத்து வருகிறது. SBS Food சேனல் 33 24 மணி நேரமும் கண்டு களியுங்கள்.
16: SBS Audio
17: உங்கள் மன உணர்வோடு பொருந்த பிளேயை அழுத்துங்கள்.
18: SBS Chill.
19: SBS Pop Asia.
18: Non-stop
19: Asian pop.
20: Can you describe that feeling for people who haven't experienced it?
21: SBS Hindi uplabd karvata hai.
17: Far from the partisan politics. மொழிகளில் செய்தி உங்கள் மன உணர்வை பிரதிபலிக்கும் இசை உங்களை அப்படியே கட்டி போடும் பாட்காஸ்ட் நீங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கிறது. SBS Audio ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள்.
18: sbs.com.au/audio.
2: நேயர்களே, செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி தொடர்கிறது. செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழக செய்தியின் பின்னணி. தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மிக மிக பரபரப்பான சூழலுக்கிடையில் நடந்து முடிந்த நிலையில் தவேக கட்சி ஆட்சி அமைவதற்கான சாத்தியம் பற்றிய செய்தியின் பின்னணியை முன்வைக்கிறார் நமது தமிழக செய்தியாளர் தமிழ் பிரபாகரன்.
16: தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மிக மிக பரபரப்பான சூழலுக்கிடையில் நடந்து முடிந்த நிலையில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி 73 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 53 இடங்களிலும் வெற்றி கண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. இதில் திமுக தனித்து 59 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவை தலா 2 தொகுதிகளிலும் தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. அதிமுக கூட்டணியை பொறுத்த மட்டில் அதிமுக 47 இடங்கள், பாமகவுக்கு 4 இடங்கள், பாஜக அமமுக தலா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் களம் கண்ட முதல் தேர்தலில் 108 தொகுதிகளில் வென்ற போதிலும் மொத்தம் 234 தொகுதிகளை கொண்ட தமிழக சட்டப்பேரவையில் ஆட்சி அமைப்பதற்கு 118 இடங்கள் தேவை என்பதால் ஆட்சி அமைக்க உரிமை கோரினாலும் தாவேகா பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. மேஜிக் நம்பர் எனப்படும் 118 தொகுதிகள் இல்லாமையால் தொங்கு சட்டசபையாக அமையும் சூழல் ஏற்பட்டிருக்கும் நிலையில் ஆட்சி அமைக்கவிருக்கும் தாவேகாவுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க இன்னும் 10 இடங்கள் தேவை என்பதால் திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெறுவதே தாவேகாவின் முன்னிற்கும் ஒரே வழியாக உள்ளது. தற்போதைய நிலையில் தாவேகாவுடன் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியை எந்தெந்த கட்சிகள் அமைக்கக்கூடும் என்பதே தமிழக அரசியலில் மைய விவாதமாக இருந்து வருகிறது. 1-5 தொகுதிகளை வென்றுள்ள காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவளிக்க வாய்ப்பிருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் கூடுதலாக 4 தொகுதிகளை கொண்டுள்ள பாமக தலா ஒரு தொகுதியை கொண்டிருக்கும் அமமுக தேமுதிக ஆதரவு அளிக்கலாம் என கூறப்படுகிறது. ஏற்கனவே கூட்டணி ஆட்சி என்ற விவாதத்தை தமிழக அரசியலில் தாவேகா ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது ஆட்சியிலும் பங்கு என்ற நிலையிலேயே பெரும்பான்மையை பெறுவதற்கான காய் நகர்த்தலை தாவேகா மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது. 2வதாக திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், சிபிஐ, சிபிஎம் ஆகிய கட்சிகளின் ஆதரவை பெற தாவேகா முயற்சிக்கலாம் என கூறப்படுகிறது. ஆனால் இக்கட்சிகள் உள்ளிருந்து ஆதரவளிக்குமா, வெளியிலிருந்து ஆதரவா என்ற நிலையை ஆலோசிக்கலாம் என சொல்லப்படுகிறது. 3வதாக தாவேகா அதிமுக கூட்டணிக்கான சாத்தியக்கூறு பற்றிய விவாதமும் நடந்து வருகிறது. தேர்தலுக்கு முன்பே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேகாவை கூட்டணிக்கு அழைத்திருந்த போதிலும் அப்படி ஒரு கூட்டணி ஏற்படவில்லை. இப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்டால் யார் முதல்வர் என்பதே கூட்டணி பேச்சுவார்த்தையில் பிரதான பேசுபொருளாக இருக்கக்கூடும் என வல்லுநர்கள் கருதுகின்றனர். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விஜயுடன் இணைவது சாத்தியமா என்பதற்கு பதிலளித்திருக்கிறார்.
18: இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் நீண்ட காலமாக நாங்கள் மதசார்பற்ற அரசியல் களத்தில் இணைந்து பயணித்து வருகிறோம். எதிர்காலத்திலும் முக்கியமான அரசியல் முடிவுகளை இணைந்து எடுப்போம். இது குறித்து இப்போது நீங்கள் எழுப்பிய கேள்வி குறித்து நாங்கள் இதுவரை எதுவும் சிந்திக்கவில்லை, முடிவெடுக்கவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை மாதிரி தான் நாங்களும் ஸ்பெக்டேட்டராக இருக்கோம். இல்லை, அது உங்களுடைய யூகமான கேள்வி. அது யூகமான கேள்விக்கு யூகமாக பதில் சொல்ல முடியாது.
16: தாவேகா முதலில் தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக சொல்லட்டும் என்ற கருத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளிப்படுத்தியிருக்கிறார்.
19: அறுதி பெரும்பான்மை கிடைக்காத ஒரு நிலைமை என்பது நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக ஒரு தனி பெரும்பான்மை பெற்றிருக்கிற கட்சி என்கிற முறையில் அவர்கள் இன்னும் வெளிப்படையாக என்ன செய்யப்போகிறார்கள் என்பதை வெளிப்படையாக அவர்கள் இன்னும் சொல்லவே இல்லை. ஆக வெளிப்படையாக முதல்ல கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியது அந்த கட்சி தான். அவங்க எதுவும் தெரிவிக்காத நிலையில் எங்கள் தரப்புலேருந்து என்ன கருத்து, என்ன நிலைப்பாடு என்று கேட்பது என்பதே பொருத்தமானதாகப்படலை. முதல்ல அறுதி பெரும்பான்மை, இது தனிப்பெரும்பான்மை கட்சி என்கிற முறையில் அவர்களுக்கு தான் அந்த சட்டப்படியான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் என்பது தெரியவில்லை. அவர்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படையாக சொன்னதற்கு பிறகு என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பது நாங்கள்.
16: தேமுதிக சார்பில் வெற்றி பெற்றுள்ள ஒற்றை வேட்பாளரான பிரேமலதா விஜயகாந்த்.
22: நாங்கள் வந்து மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தான், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இருந்தாலும் விஜய் வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டு பையன் அவருக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சேன்.
16: தாவேகா காங்கிரஸிடம் ஆதரவு கேட்டிருப்பதாக கூறியிருக்கிறார் காங்கிரஸ் எம்பி கே சி வேணுகோபால்.
23: President of TVK, KD Vijay, has requested the INC for support to form a government in Tamil Nadu. INC is clear that the mandate in Tamil Nadu is for a secular government committed to protecting the constitution in letter and spirit. INC is determined not to of the BJP and the proxies run the government of Tamil Nadu in any manner. Thiru Vijay has spoken about the drawing inspiration from Virum Thalaivar Kamaraj also. Accordingly, the Congress leadership has directed the TNCC to take a final decision on Thiru Vijay's request, keeping in view the sentiments of the state reflected in the electoral verdict. That's
16: இது ஒரு புறம் இருக்க அதிமுக தாவேக இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறியிருக்கிறார் அதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற லீமா ரோஸ். லாட்டரி மார்ட்டின் மனைவியான இவர் ஆதவ் அர்ஜுனாவின் மாமியார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: அது சொல்ல முடியாது, ஆனா எங்க தலைவர் என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்க முடியும். எடப்பாடி அண்ணன்
3: கழகத்தோட நெக் டு நெக் கடைசி வரைக்கும்
0: அதுல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அது நல்லபடியா நான் நடக்கும் நினைக்கிறேன்.
5: எது பேச்சுவார்த்தை விட எது சம்பந்தமா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு?
3: தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியான எது பேச்சுவார்த்தை நடக்குதா?
0: ஆமா, தாவேக்காவுக்கும் நம்ம எடப்பாடி அண்ணனும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. நல்லபடியா பேச்சுவார்த்தை முடியும் நினைக்கிறேன். அண்ணன் எடப்பாடி அண்ணன் தான் ஆட்சி அமையும் என்ன கண்டிப்பா. தேங்க்யூ, நன்றி, நன்றி.
5: முதலமைச்சர் எடப்பாடி அவர்களை குறிப்பிட்டீங்க, இவர் ஏதோ முதலமைச்சர் ஆகிறதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கா?
0: இல்லை, நடந்துட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு.
5: தாவேக்கா சைட்ல இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் ஏதாவது உங்களுக்கு டிஸ்கஸ்?
0: அது தெரியல.
5: ஓ, கண்டிப்பா இப்ப தாவேக்கா தலைவர் விஜயோட எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு.
0: நல்ல பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காரு. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
16: இந்த சூழலுக்கிடையே வெற்றி பெற்ற தாவேக்கா வேட்பாளர்களை பனையூரில் அமைந்திருக்கும் தாவேக்கா அலுவலகத்தில் விஜய் சந்தித்திருக்கிறார். கூடுதலாக திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் போட்டியிட்டு இரு தொகுதிகளிலும் வென்ற விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆதிக்கம் செலுத்திய தாவேக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை. இங்கு காங்கிரஸ் 3 இடங்களிலும் அதிமுக, திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலா 1 இடத்திலும் வெற்றி கண்டுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தோல்வியடைந்த நிலையில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்த போது ஆதரவாளர்கள் கண்ணீர் விட்டு அழுந்த சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. கொளத்தூருக்கும் எனக்குமான உறவு தேர்தல் வெற்றி தோல்விகளை கடந்த உறவு என்ற கருத்தை மு க ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். இந்த வெற்றி மூலம் தாவேக்கா 34.92% வாக்குகளும், திமுக 24.19% வாக்குகளும், அதிமுக 21.21% வாக்குகளும் பெற்றிருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் 4% சரிந்துள்ளது. அதே சமயம் திமுக கூட்டணிக்கும் தாவேக்காவுக்கும் இடையிலான வாக்கு சதவீத வேறுபாடு 3.52% மட்டுமே என கூறியிருக்கிறார் திமுக தலைவர் மு க ஸ்டாலின். தாவேக்காவின் ஆட்சி அமைவதற்கான சாத்தியம், தாவேக்காவுக்கு எந்தெந்த கட்சிகள் ஆதரவளிக்க போகின்றன, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் எந்தெந்த பழைய கூட்டணிகள் உடைந்து புதிய கூட்டணிகள் பிறக்கப் போகின்றன என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். இது SBS தமிழின் செய்திகளின் பின்னணி.
2: இத்துடன் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
17: SBS நம்பிக்கைக்குரிய ஊடகம்.
2: SBS பன்முக பக்கசார்பற்ற ஊடகம்.
17: SBS ஒருங்கிணைந்த பல்வேறு குரல்களின் ஒலி.
6: SBS ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ள ஊடகம்.
17: SBS several billion stories. மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நீங்களும் கேளுங்கள், பிறருக்கும் அறிமுகம் செய்யுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக தமிழ்நாடு 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எதிர்பாராத அமோக வெற்றியை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. தாவேக்காவிற்கு அடுத்தபடியாக திமுகவும் அதன் பின் அதிமுகவும் இடங்களை வென்றுள்ளது. முதல் முறையாக திராவிட கட்சி இல்லாத ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையப்போவதாகவும் கருதப்படுகிறது. தமிழ்நாடு 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து நமது நேயர்கள் சிலர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை அடுத்ததாக கேட்போம்.
24: வணக்கம், என் பெயர் சதாசிவம் தியாகராஜா. தமிழ்நாடு 2026 தேர்தல் முடிவுகள் ஒரு தெளிவான செய்தியை சொல்கிறது. மக்கள் மாற்றத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த முறை பாரம்பரிய அரசியல் கணக்குகளை உடைத்து கொண்டு புதிய தலைமையை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார்கள். நடிகர் விஜய் தலைமையிலான அரசியல் சக்தி மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறது. இது வெறும் வெற்றி அல்ல, இளைஞர்கள், நடுத்தர மக்கள் மாற்றத்திற்கான விருப்பம் ஆகியவற்றின் வெளிப்பாடு. ஆனால் இந்த வெற்றி அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பையும் கொண்டு வந்துள்ளது. அரசியல் நிலைமையை பார்க்கும்போது முழுமையான பெரும்பான்மை இல்லாத சூழல் உருவாகியுள்ளது. அதனால் அரசை அமைப்பதில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், ஆதரவு அரசியல் மற்றும் சில இடங்களில் ஆஸ்ட்ரேடிங் குறித்த கேள்விகளும் இருக்கின்றன. இது ஜனநாயகத்தின் தரத்தை சோதிக்கும் நேரம். பாரம்பரிய கட்சிகளான டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே குறித்து பேசும்போது இந்த தேர்தல் அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்னல். டிஎம்கே தனது ஆதரவை ஒரு அளவுக்கு தக்க வைத்தாலும் மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். ஏடிஎம்கேக்கு இது மறுசீரமைப்பு கட்டம், புதிய தலைமையும் புதிய அணுகுமுறையும் அவசியமாகியுள்ளது. இப்போது அனைவரின் கவனமும் விஜயின் மீதும். அவர் என்ன செய்வார்? முதலில் ஒரு நிலையான மற்றும் வெளிப்படையான ஆட்சியை அமைக்க வேண்டும். இரண்டாவது, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவது முக்கியம். மூன்றாவது, கல்வி சுகாதாரம் போன்ற அடிப்படை துறைகளை தரத்தை உயர்த்த வேண்டும். ஆனால் சவால்களும் இருக்கின்றன. அரசியல் அனுபவம் குறைவு, கூட்டணி அரசியல் சிக்கல்கள், எதிர்கட்சிகளின் அழுத்தம் மற்றும் மிக அதிகமான மக்கள் எதிர்பார்ப்பு, இவை அனைத்தையும் சமாளிக்க வேண்டியுள்ளது. முடிவாக 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு மாற்ற அலை உருவாக்கியுள்ளது. அந்த மாற்றத்தை நிலையான வளர்ச்சியாக மாற்றுவது தான் இப்போது முக்கியம். விஜயின் அரசியல் பயணம் இப்போது தான் உண்மையில் தொடங்குகிறது. நன்றி.
1: வணக்கம், நான் சுமதி விஜயகுமார். இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. சிலருக்கு இன்ப அதிர்ச்சி, சிலருக்கு துன்ப அதிர்ச்சி. வேற எந்த தேர்தலும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அதாவது, நம்ம ஒரு தலைமுறையவே அரசியல் படுத்த தவறிட்டோமா அப்படின்னு. அது ஏன்னா, தாவேக்காக்கு விழுந்த வாக்குகள், தாவேக்கா வாங்கின வாக்கு சதவீதம் வந்து ஏறக்குறைய 35%. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், செகண்ட் டைம் ஓட்டர்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தா கூடயும் 8% கம்மியாக தான் இருக்காங்க. அப்போ மீதி 26% யார் ஓட் போட்டது? 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஓட் போட்டிருக்காங்க. அவங்க என்ன காரணத்துக்காக வேணாலும் ஓட் போட்டிருக்கலாம். வீட்டில் குழந்தைங்க கம்பல் பண்ணாங்க, பேரம் பேத்திங்க கம்பல் பண்ணாங்க, என்ன மாற்றம் வேணும்லாம் தெரியாது, ஆனால் மாற்றம் வேணும், இல்லை சும்மா தான் போட்டு பார்ப்போமே அப்படின்னு ஓட்டு போட்டவங்களாம் கூட இருக்காங்க. இவங்களை எல்லாரையும் வச்சுக்கிட்டு மொத்த பழியும் தூக்கி ஜென்சி கிட்ஸ் மேலே போடுறது எப்படி சரியா இருக்கும்? அடுத்தது தேர்தல் பிரச்சாரம். இருக்கிறதுலே கம்மியான தேர்தல் பிரச்சாரம் பண்ணது தாவேக்கா தலைவர் தான். ஆனால் அவர் பயன்படுத்திய இரண்டு சொற்கள் வந்து மக்கள்கிட்ட நல்ல ரீச்சை கொடுத்துருக்கு. ஒன்று தீய சக்தி திமுக, இன்னொன்று தூய சக்தி தாவேக்கா. அவர் பிரச்சாரம் முழுசுமே திமுகவை திட்டி திட்டி திட்டி திட்டி தான் இருந்தது. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு எனிமியை மக்கள் மத்தியில் போர்ட்ரே பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கேவும் அதே தான் பண்ணுச்சு. ஆனால் அவ்வளவு வலுவாகவும் பண்ணலை, அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் அது சேரவும் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லை, அதனால அந்த அளவுக்கு அது போய் ரீச் ஆகலை. திமுக என்ன பண்ணாங்கன்னா, அதிமுக வச்ச குற்றச்சாட்டுக்கு நேரடியாகவும், தாவேக்கா வைத்த குற்றச்சாட்டுக்கு மறைமுகமாகவும் பதில் சொன்னாங்க. ஆட்சி புரிஞ்ச காலத்துல என்னென்ன நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத பட்டியலிட்டாங்க. அடுத்தது, ஒரு ஆழமான கருத்தை வந்து முதலமைச்சர் முன் வச்சுக்கிட்டே இருந்தாரு, தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்குமான தேர்தல் அப்படின்னு. அந்த கருத்தோட ஆழம் வந்து பொதுமக்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதன்முறையா தமிழ்நாட்டை திராவிடம் அல்லாத ஒரு கட்சி வந்து ஆட்சி புரிய போகுது. இது தகவல் பிள்ளைன்னு சொல்றவங்க இருப்பாங்க. ஏன்னா காமராஜர் ஆட்சி புரிஞ்சிருக்காருல அப்படிம்பாங்க. காமராஜர் ஆட்சி புரிஞ்சது வந்து மெட்ராஸ் ஸ்டேட். அறிஞர் அண்ணா ஆட்சி புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுனு ஆச்சு. அப்பையில இருந்து 2026 வரைக்கும் தமிழ்நாட்டு ஆட்சி புரியறது இரண்டுல ஒரு திராவிட கட்சியா தான் இருந்திருக்கு. 1967 அறிஞர் அண்ணா ஆட்சி புரிச்ச உடனே அவர்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது, கட்சி ஆரம்பிச்சு 10 வருஷத்துல எப்படி ஆட்சி புரிஞ்சீங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது. அவர் என்ன சொன்னாருன்னா, எங்களோட வரலாறு நீதி கட்சியில இருந்து துவங்குது அப்படின்னாரு. நீதி கட்சியில துவங்கின வரலாறு திமுகவா, அதிமுகவா, மதிமுகவாலாம் மாறி ஒரு பெற்று வந்துகிட்டே தான் இருக்கு. திராவிடம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்க இருக்கு. அது என்னன்னா, இப்ப பெரும்பான்மை அடைஞ்சிருக்கிற தாவேக்காவும் திராவிடர் தலைவரான தந்தை பெரியாரை முன்னிறுத்தி தான், கொள்கை தலைவர்கள்ல ஒருவர் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்தி தான் வந்திருக்காங்க. அதனால தமிழ்நாட்டுல திராவிட கருத்தியல் இல்லாத ஒரு கட்சியை மக்கள் என்றைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறது தான் இதை நிரூபிக்குது.
4: வணக்கம் நேயர்களே, என் பெயர் அப்துல் வாஃபிர். இந்த தேர்தல் முடிவுகள் வரலாற்று சிறப்பு வாய்ந்தவை என்று நான் நம்பிக்கையோடு சொல்ல முடியும். நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனது முதல் தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரு கட்சியாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது அரசியல் வரலாற்றின் மிக அரிதான சாதனை. ஓட்டிற்கு பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்றது தமிழக மக்களின் விழிப்புணர்வை தெளிவாக காட்டுகிறது. இளைஞர்கள் கல்வி மற்றும் சமூக நீதி என்ற அடிப்படையில் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இனி வரும் அரசாங்கம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நம்புகிறேன். விஜய் மீது முன்வைக்கப்பட்ட விமர்சனங்கள் இயற்கையானவைதான். ஒரு நடிகர் அரசியலில் நுழையும் போது அவர் இன்னும் அதிகமான கவனத்திற்கும் ஆய்வுக்கும் உட்படுகிறார். இது எந்த ஒரு புதிய அரசியல்வாதிக்கும் நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் விமர்சனங்கள் மட்டுமே ஒருவரின் வெற்றியை தீர்மானிக்காது. மக்களோடு அவர் வைத்திருக்கும் நெருக்கமான தொடர்பும் அவருடைய கடின உழைப்பும் அவர் முன்வைக்கும் கொள்கைகளும் தான் இறுதியில் முடிவை நிர்ணயிக்கும். ரசிகர்களின் கவலை புரிகிறது. ஆனால் விஜய் இந்த சவால்களை கடக்கும் திறன் படைத்தவர் என்று நானும் என்னை சுற்றியிருக்கும் நண்பர்களும் குடும்பத்தினர்களும் நம்புகிறோம்.
7: வணக்கம், என் பேர் கலை மீரன். எல்லாரும் சொல்றாங்க அந்த மாதிரி விஜய் வந்தது வந்துட்டு ஒரு நல்லது, சில பேர் சொல்றாங்க கெடுதல் அப்படிங்கிறாங்க. என்னோட பொதுவான கருத்து, விஜய் வந்தாரோ சீமான் வந்தாரோ இல்ல டிஎம்கே வருதோ ஏடிஎம்கே வருதோ, அவங்க வந்து வச்ச வாக்குறுதிகளை வந்துட்டு நிறைவேற்றிட்டாங்கன்னா அந்த நல்லது. அப்படி இல்லைன்னா மக்கள் இந்த மாதிரி தான் வந்து மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ஸ்ட்ல வேர்ஸ்ட் பிக் பண்ணி அதை ஏதாவது ஒன்று பெஸ்டா இருக்கிறத வந்து பிக் பண்ணி அவங்க வந்துட்டு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். சரி, இவ்வளோ வருஷமா டிஎம்கே ஏடிஎம்கே நடத்தின அரசியல் எதுவுமே நல்லது நடக்கலன்னு தான் இப்ப தெரியுது மக்கள் கிட்ட. விஜயோட அரசாங்கத்தையும் பார்த்தது இல்ல, அரசியலையும் பார்த்தது இல்ல, ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில இவருக்கு ஓட்டு போட்டுடலாம், விசிலுக்கு ஓட்டு போட்டுடலாம், நம்மளுக்கு வாழ்க்கையில தான் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இவங்க எல்லாருமே மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் 27 வருஷம் இருக்கேன். என்னோட லைஃப் டைமில் ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சியை தவிர வேறு எதுவும் எந்த ஆட்சியும் நான் என்னோட லைஃப் டைமில் நான் பார்த்ததில்லை இது வரைக்கும். விஜயோ யாராக இருந்தாலும் இப்போ இந்த அரசியலில் யார் உட்கார போகிறாங்களோ, சிஎம்மாக உட்கார போகிறாங்களோ, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிருங்க. இது வந்துட்டு ஒரு எவல்யூஷனாக தான் நான் எடுத்துப்பேனே தவிர இந்த எவல்யூஷனே ரெவல்யூஷனாக மாறுறதுக்கு முன்னாடி இந்த அரசியலை கொஞ்சம் மாற்றி எழுதி கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தால் நல்லது. விஜய் அது விஜயாக இருந்தாலும் சரி வேற ஒருத்தவங்களும் இருந்தாலும் சரி இதுதான் நடந்திருக்கும் தமிழ்நாட்டில். ஆனால் விஜய் வந்துட்டு இப்போ சினிமாவில் பிரபலமாக இருக்கிறதுனால நிறைய மக்களுக்கு வந்துட்டு அது அவரை தெளிவாக தெரியுது. மேஜராக சிட்டியில் தான் இவர் வந்துட்டு நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ அதுலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த ஜெனரேஷன் வந்துட்டு இவர் பின்னாடி நிற்கிறாங்க சப்போர்ட்டிவாக. அதே மாதிரி யங் ஜெனரேஷன் நிறைய சப்போர்ட்டிவ் இருக்குது. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாமே என்ன பண்ணுறாருன்னு. விஜய் இவர் நல்லது பண்ணலைன்னா கண்டிப்பாக மாற்றிடுவாங்க கூடிய சீக்கிரத்தில். ஸோ மக்களோட ஓட்டிங் ரைட்ஸ் வந்துட்டு இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாடு மக்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே காமிச்சிட்டாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ரியலி ரியலி இன் ஒன் வே ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தெம். லெட் சி அ சேஞ்ச்.
8: எஸ்பிஎஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வசந்தகுமார். தமிழகத்தில் மட்டுமில்லை உலகத்தில் தமிழர்கள் வாழும் எந்த ஒரு இடத்திலையும் தமிழர்களுக்கு இடையே ஒரு பாகுபாடு ஏற்படுமேயாயின் அல்லது தமிழர்கள் மீது வேறொரு இனத்தினர் பாகுபாடு காட்டுவார்களேயாயின் அந்த இடத்தில் ஒடுக்கப்பட்டவர்களின் பக்கம் நின்று அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் இயக்கமாக திராவிட இயக்கமும் திராவிட கட்சிகளும் தான் இருக்கும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் சொல்கிறதுக்கு இப்போ வந்திருக்கிற எலெக்ஷன் ரிசல்ட்டில் இருக்கிற டேட்டாவையே நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ புதுசாக வந்திருக்கிற கட்சிக்கு எதுக்கு வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. ஆனால் 107 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. இதே ஓட்டு சதவீதம் படி பார்த்தீங்கன்னா புதியதாக வந்த கட்சி 34% வாங்கியிருக்காங்கன்னா மீதி இருக்கிற 66% இல்லை அதில் அந்த கூட்டணி கட்சிகளெல்லாம் கழித்து விட்டிங்கன்னா கூட 60% ஓட்டுக்களை திராவிட கட்சிகள் தான் வாங்கியிருக்கு. ஸோ அதனால் திராவிட கட்சிகளின் அத்தியாயம் முடிந்துவிடவில்லை, திராவிட கட்சிகளின் தேவையும் முடியவில்லை, அது இங்கே கட்டாயம் தொடரும். இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கறது இது ஒரு சினிமா கவர்ச்சியினால் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த வெற்றியாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். அந்த விஜய் என்ற நாயக பிம்பம் இந்த எலெக்ஷனில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த கடைசியில் குழந்தைகளை வச்சு அவர் பிரச்சாரம் பண்ணது, ஒவ்வொரு வீட்லேயும் குழந்தைங்க போய் அப்பா அம்மா கிட்ட இல்லை தாத்தா பாட்டி கிட்ட ஓட்டு போடுங்கன்னு சொன்னது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 2016 எலெக்ஷன்லேயும் இதே தவறு நடந்ததுங்க. ஓட்ட போய் மக்கள் நல கூட்டணிக்கு போட்டுட்டு வந்து திமுக ஜெயிக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு உட்கார்ந்துருந்த கூட்டம் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அதே கூட்டம் இன்றைக்கும் இருக்குது. அந்த பெண்கள் ஓட்டு நிறையா அவங்களுக்கு விழுந்தது, அவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. அதே சமயம் திராவிட கட்சிகள் எங்கே கோட்டை விட்டாங்கன்னு நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா, 1996 2001 வரை கலைஞர் கருணாநிதி அவர்களான ஆட்சி மிக ஒரு சிறப்பானது ஒரு ஆட்சிங்க. அதுக்கப்புறம் அவரே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் கூட்டணி விஷயத்தில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டார். அப்போ எப்படி ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரோ அதே போலவே 2021 முதல் 2026 வரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இன்னும் ஒரு சிறப்பான ஆட்சியையே கொடுத்தாங்க. விடியல் பயணம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இதெல்லாம் பண்ணி தமிழ்நாட்டோட க்ரோத்து 2 சக்சஸிவ் இயர்ஸில் டபுள் டிஜிட் க்ரோத்து, இந்தியாவிலேயே வேகமாக வளரும் மாநிலம், $1 trillion எக்கானமி இப்படின்னு நாளுக்காயில் பாய்ச்சலில் சென்று கொண்டிருந்த பொழுதும் அந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த தவறை செய்து விடாமல் கூட்டணியும் நல்லாவே அமைச்சிருந்தாங்க. ஆனால் இவ்வளோ பண்ணவங்க அந்த சினிமா மாயத்தை, அந்த அண்டர் கரண்ட் ஒன்று கிரியேட் ஆகிட்டுருக்கு அந்த சினிமா கவர்ச்சியினால் அப்படிங்கிறத கவனிக்க தவறிட்டாங்க அப்படிங்கிறதும் நம்ம அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும்.

0: SBS South Asian.
1: Your news from here.
0: And hits from home.
2: I'm here on the job site with Dale, who's a framing contractor.
3: Hey, good morning.
2: Dale traded up to Geico Commercial Auto Insurance for all his business vehicles. We're here where he needs us most.
3: Yep, they sure are.
2: We make it easy for him to save on all his insurance needs, all in one place, with coverage that fits his business and bottom line. Oh, I shouldn't have looked down.
3: It's all right.
2: We're so far up here.
3: Look at me. Take a deep breath.
2: No, I'm good. So good.
4: Get a commercial auto insurance quote today at geico.com and see how much you could save. It feels good to Geico.
5: கலத்தில் இறங்கினது தான் மக்களுடைய கவனத்தை அவர் பக்கம் திருப்பிச்சு. மக்களுக்கு பழைய அரசியலில் ஒரு சலிப்பு வந்திருந்த நேரத்தில் விஜய் ஒரு புது நம்பிக்கையாக தெரிஞ்சாரு. குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் அவருக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தாங்க. தளபதி வருவார், ஏதாவது மாற்றம் செய்வாருன்னு மக்கள் நம்பின அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு அவரை 108 இடங்களில் ஜெயிக்க வச்சு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. விஜய் தனது தேர்தல் அறிக்கையில் மக்களுக்காக பல அதிரடி திட்டங்களை அறிவித்துள்ளார். பெண்களுக்கு மாதம் 2500 ரூபா ஊக்கத்தொகை மற்றும் திருமண உதவிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி, தொழில்நுட்பம், நிர்வாகம், இது போன்ற ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகம் செய்வார்னு நம்புவோம். சினிமாவை தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்காக விஜய் எடுத்த இந்த அரசியல் அவதாரம் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை தேடி தந்திருக்கு. இது வெறும் ஆரம்பம்தான். மற்ற கட்சிகளோடு இணைந்து ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சு விஜய் கொடுக்க போகிற இந்த ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெட்டர்மெண்ட் கொண்டு வரும்னு நாங்கள் ஆணித்தரமாக நம்புகிறோம்.
6: தமிழ்நாடு 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து நமது நேயர்கள் சிலர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை கேட்டோம்.
7: Landu gets lost in his office building.
8: Man, why does every floor look the same?
7: Boat U is on a boat covered by Geico. And with Geico's 24/7 claim support from boat insurance specialists, he can spend more time getting lost on the water.
8: Man, getting lost out here is the best.
7: And with Geico, Boat U can add 24/7 access to towing, too.
8: To clarify, though, I'm only figuratively lost, in case you're worried.
7: It feels good to be Boat U. It feels good to Geico.
9: SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
10: I think the engine's stalling out on me.
2: Yeah, that don't sound right.
10: Dang, got a lot more miles to go.
2: Nah, be okay, mate. You ride with Geico Motorcycle Insurance and got their 24/7 emergency roadside service. They'll be here with a tow in no time.
10: Good, because these boots weren't made for walking.
2: Those riding boots are pretty sweet.
10: Oh, you like?
2: Do you think they come in a size 1-inch?
10: I don't know.
4: It feels good to ride with help. It feels good to Geico. Emergency roadside service is optional coverage.
11: உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் ஃபேஸ்புக்.

0: நேயர்களே, ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மெல்பனை தளமாக கொண்ட சுயாதீன இசை கலைஞர்கள் கௌஷிக் கணேசன் மற்றும் விஜய் ராகவன் ஆகியோர் கீஸ் அண்ட் வேர்சஸ் கலெக்டிவ் என்ற இசைக்குழுவை நடத்தி வருகிறார்கள். தமிழா தமிழா மற்றும் ஏஐ சுந்தரி உட்பட பல பிரபலமான பாடல்களை வெளியிட்டுள்ள இக்கலைஞர்களுடன் ஒரு சந்திப்பு. மெல்பர்ன் கலையகத்தில் அவர்களை சந்தித்து உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம்.
1: வணக்கம் கௌஷிக் மற்றும் வணக்கம் விஜய்.
2: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
1: கீஸ் அண்ட் வேர்சஸ் கலெக்டிவ் என்பதை பற்றி நாங்கள் பேசுறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். ஆனால் அதை பற்றி பேசுறதுக்கு முதல் உங்களுடைய அறிமுகத்தை எங்களுக்கு தர முடியுமா கௌஷிக்? உங்களுடைய பின்னணி எங்களுக்கு.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ நான் வந்து அபிசி, நான் பிறந்ததெல்லாம் சென்னை, பட் வளர்ந்ததெல்லாம் மஸ்கட், ஒமான், மிடில் ஈஸ்டில் ஒரு 14 இயர்ஸ். அண்ட் தென் ஐ கேம் பேக் டு இந்தியா ஃபார் மை பேச்சுலர்ஸ் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், தென் கேம் டு மெல்பர்ன் ஃபார் மாஸ்டர்ஸ் அண்ட் த யூஷுவல் யூனோ தி கிக் தட் எனி ஒன் கோஸ் த்ரூ. பட் இந்த ப்ராசஸ் ஐ திங்க் ஒரு 8 வயசுலேருந்தே த ஒன் திங் தட் ஹஸ் பீன் கான்ஸ்டன்ட் இன் மை லைஃப் ஹஸ் பீன் மியூசிக். அண்ட் ஐம் பேசிக்லி அ பியானிஸ்ட். தட்ஸ் ஹவு மை இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் மியூசிக் கேம் அவுட் அண்ட் யூனோ ஆல் தட். ஸோ அதுக்கப்புறம் தட்ஸ் ஒன் திங் தட் இஸ் தட் ஹவ் கேரிட் சோ ஃபார்.

0: And fast forward, you know, from 2018, so 2021, we started Keyson vs. Collective in Melbourne.
1: சரி விஜய், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களோட பின்னணி.
2: ஷோர் ஷோர், என்னோட பேக் ஸ்டோரி, ஓகே, பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் நான் சொல்கிறேன். 20 years back, I migrated to Australia as a student, and it's a regular student migrant story. மொதல் படிப்பு, மாஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் பெர்மனன்ட் ரெசிடென்சி, அதுக்கப்புறம் கல்யாணம், அப்புறம் குழந்தைகள் எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் திரும்பி பார்க்கும்போது நான் எடுத்துகிட்டு வந்தது என்னோட சூட் கேஸில் certificates along with all the educational certificates, Tamil. So, தமிழில் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் இருந்தால் கூட ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கடந்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட அடையாளம் வந்து மொழி தான். ஜாதி இனம் எல்லாத்தையும் கடந்து நிற்கிறது ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் அது மொழி தான். அது தமிழ் மேலேருந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. அதை ரியலைஸ் பண்ணது எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் த ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஸ்டோரி.
0: The keys on the stage, you know, doing music. And that's actually how I met Vijayana in one of the events. It was called Chitramala. It was a huge or a live concert event in 2018. Anna was singing as part of that, a few songs. And then we were just having a catch-up, and then I was in Point Cook, he was in Point Cook in Melbourne, and then we were like, okay, why don't we catch up for a coffee? And then I went to his home, and then I saw there was a Yamaha Clavinova piano in his home. And was like, okay, now I just started to play, and then Anna was like, Kaushik, now, I do this. Anna actually is a fantastic script writer, drama writer, screenplay writer, and everything. So he was actually sharing a few things with me, and then I asked, நீங்கள் பாட்டுக்கு லிரிக்ஸ்லாம் எழுதுவீங்களா? அவ்வளோதான், சுடாண்டு ரெண்டு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு டாக்டர் படத்தில் கேட்குற மாதிரி, சுடாண்டு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் கீசன் வர்சஸ் கலெக்ட். அண்ட் தென் ஐ திங்க் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி.
2: ஸோ அந்த முதல் பாடல் வந்து விடியல்னு ஒரு பாடல், அது எல்லாமே ரெண்டு பாட்டுமே வந்து ஒரிஜினல் கம்போசிஷன்ஸ் பை கௌஷிக் அண்ட் ஒரிஜினல் லிரிக்ஸ் ஃப்ரம் நான் எழுதினது. ஸோ அந்த விடியல், அதுக்கப்புறம் அந்த பட்டாம்பூச்சின்னு ரெண்டு பாட்டு பண்ணோம். போத் த சாங்ஸ் நல்ல ரிசப்ஷன் இருந்தது மெல்பர்னில். ஸோ வி தாட், ஓகே, இஃப் வி குட் கெட் திஸ் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் மெல்பர்ன், ஐ திங்க் வை கான்ட் வி டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல், கௌஷிக் சொன்ன மாதிரி. ஸோ வி அப்ரோச்ட் சிங்கர் சத்யபிரகாஷ் இன் சென்னை, அண்ட் தென் வி தாட் எங்களோட கலெக்டிவ், கீசன் வர்சஸ் கலெக்டிவ்க்கு ஆதாரமாக என்ன இருக்குன்னா மியூசிக் அண்ட் தமிழ் தான். ஸோ வி தாட், ஓகே, வில் டூ அ ஃபர்ஸ்ட் ட்ரிபியூட் டு தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், ஸ்ரீலங்கா, இந்தியா, எல்லா நாட்டிலேருந்தும் தனியாக வந்து அதுக்கப்புறம் இங்கே செட்டில் ஆன தமிழர்களுக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தமிழர் ஆந்தம் ஒன்று பண்ணோம். அதுதான் வந்து ஒரு பிக் பிரேக் ஃபார் அஸ். அதுக்கு பயங்கரமான ரிசப்ஷன் கிடச்சிது. எங்கே போனாலும் எல்லா தமிழ் சங்கங்களும் எங்களை வரவேற்றாங்க, எல்லா தமிழ் சங்கங்களும் இந்த பாட்டு ப்ளே பண்ணாங்க. ஸோ தட்ஸ் அ பிக் ஆனர் ஃபார் அஸ். ஸோ தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட் தி ஜர்னி.

0: சரி, இப்போ உங்களோட படைப்புகளை எடுத்துக்கொண்டால் என்ன மாதிரியான உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி, அல்லது என்ன மாதிரியான கருப்பொருளுக்கு, இப்ப நீங்க முதலாவது பாட்டு தமிழா தமிழான்னு பண்ணிருந்தீங்க, அப்படியான கருப்பொருட்களா இல்லாட்டி எல்லா ஜென்ராவையும் நீங்க கவர் பண்ற மாதிரி செய்யறீங்களா?
1: இப்ப இப்ப நாங்க இருக்கிற தளம் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் இல்லையா? ஸோ இப்போ வந்து சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஜான்ராஸும் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. எல்லாம் வந்து மேதைகள், எல்லாம் வந்து ஜீனியஸஸ் இருக்காங்க இல்லையா? தமிழ் மியூசிக் இண்டஸ்ட்ரி சரி, லிரிக்ஸ்லையும் சரி, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. பட் ஆனால் இண்டிபெண்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, வாட் ஐ கால் இட் அஸ் யூனோ மைக்ரோ உணர்வுகள், அதாவது ஒரு ஷார்ட் மொமெண்ட்டில் ஒரு ஒரு உணர்வை சொல்வது வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து திஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ மூவி போனோன்னா அது கதைக்கு ஏற்ற மாதிரியான பாடல், அதுக்கப்புறம் அந்த காட்சி அமைப்புக்கு ஏற்றமான பாடல் இருக்குது. ஆனால் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கில் எங்களுக்கு வேண்டாம், அது ஒரு சின்ன ஒரு உணர்வை சொல்கிறதுக்கு ஒரு ஒரு 30 seconds பேக் ஸ்டோரி இருந்தால் போதும். ஸோ அந்த தளத்தில் நாங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் அதே சமயத்தில் கௌஷிக்கோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து ரேமான் ஸ்டுடியோவில், ரேமான் கேஎம் மியூசிக் கான்சர்வேட்டரியோட படிச்சிருக்காரு. அதை தவிர நிறைய ஓரியன்டல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அரபிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ், அதுக்கப்புறம் யானியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸில் போய் ஒரு தமிழ் போய் உட்காரும்போது அது இட் கிவ்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஃபீல். ஸோ அந்த மாதிரி தளத்தில் தான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறோம்.
2: நேயர்களே, தொடரும் விளம்பரங்களை தொடர்ந்து கௌஷிக் கணேசன் மற்றும் விஜய் ராகவன் ஆகியோருடனான உரையாடல் தொடரும்.
3: Guided by a shared purpose and a spirit of collaboration, Emory University students push each other to think creatively and work cooperatively, knowing that different perspectives lead to new ideas.
4: What makes Emory special is that it has very rigorous academics, but a community that is willing to support each other. People are always willing to study together and work hard together.
3: Learn more at emory.edu.
5: I'm here on the job site with Dale, who's a framing contractor.
6: Hey, good morning.
5: Dale traded up to Geico Commercial Auto Insurance for all his business vehicles. We're here where he needs us most.
6: Yep, they sure are.
5: We make it easy for him to save on all his insurance needs, all in one place, with coverage that fits his business and bottom line. Oh, I shouldn't have looked down.
6: It's all right.
5: We're so far up here.
6: Look at me. Take a deep breath.
5: Oh, I'm good. So good.
7: Get a commercial auto insurance quote today at geico.com and see how much you could save. It feels good to Geico.
8: ஆச்சரியப்பட வைக்கும் நம்மவர்களின் கதைகளை மொபைல் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள் அல்லது sbs.com.au/tamil எனும் இணையதளம் வழி கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
2: கீஸ் அண்ட் வர்சஸ் கலெக்டிவ் என்ற இசைக்குழுவை நடத்தி வரும் கௌஷிக் கணேசன் மற்றும் விஜய் ராகவன் ஆகியோருடனான நேர்காணல் தொடர்கிறது.
0: சரி, இப்போ உங்களுடைய அந்த AI சுந்தரி பாட்டுக்கு வருவோம். அது ஒரு ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு உங்களோட இந்த கீஸ் அண்ட் வர்சஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் AIயை பயன்படுத்தி நீங்கள் ஒரு முழு நீள பாட்டை செய்கிற போது உங்களுக்கு எழுந்த கேள்விகள், எத்திக்கல் படி பார்த்தாலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் எழுந்ததா? அதே போன்று இந்த AI இசைத்துறையை பொறுத்தவரையில் அது எப்படியாக அமைய போகிறது, ஒரு வரமா சாபமா, உங்களுடைய கருத்து என்ன?
9: இட்ஸ் அ வெரி கிரேட் க்வெஸ்சன்கா, தேங்க் யூ ஃபார் ஆஸ்கிங் தட். The honest truth is AI is here to stay, whether we like it or not. There's nothing much we can do about it. I understand the ethical dilemma, but AI sundari neenga eduthinga na vandu, there is the music video is the only component which we rendered on AI because of the theme of the song, and it required that sci-fi elements and everything, which in a normal sense nama vandu or VFX studio la poi nama eduthom illati complete animation mode la poi irundona, it would have cost you $40,000-$50,000, which is it's a huge kill. So you've been able to now bring all that, you know, elements, complex elements in a small environment, and you're able to develop the skill to do that. So that is the only component. But enga paattla vande completely 100% no AI elements, that I can guarantee. And I to answer that question of yours, I still personally, we are also going through this transition phase as creators. Musically AI kondu varada அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பாடல்கள்லாம் வந்து எஸ்பிபி சாரோட வாய்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. கிரேட், இட்ஸ் கிரேட் கிரியேட்டிவிட்டி. பட் தென் தஸ் நீங்கள் கேட்ட மாதிரி எதிக்கல் டைலமா, ஓகே ஹேஸ் தே ஹேவ் தே காட் த பெர்மிஷன் ஃப்ரம் லெட்ஸ் சே ஒரு எஸ்பி சரணண்ணா ஆர் எஸ்பிபி சார்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனி ஒன்ஸ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ தட் தட் எதிக்கல் திங்ஸ் ஆர் தேர். ஐ திங்க் இட்ஸ் ஹியர் டு ஸ்டே. வி ஹேவ் டு ஜஸ்ட் அடாப்ட், வி ஹேவ் டு ஜஸ்ட் சார்ட் ஆஃப் கோ அபவுட் பை இட். பட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், ரைட் பெர்மிஷன்ஸ் பாலிசிஸோட நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையா, அண்ட் அட் த சேம் டைம் வந்து யூனோ ஹவு இட்ஸ் என்கம்பாஸ்ட் அண்ட் யூனோ சார்ட் ஆஃப் ப்ரெசென்டட் இஸ் வாட் தட் மேட்டர்ஸ்ன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலி.

0: இப்ப நாங்க நிறைய நேரம் பேசிக்கொண்டிருக்கிறோம். கௌஷிக் நல்லா பாடுவாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: ரொம்ப நல்லா பாடுவார், டான்ஸ் கூட ஆடுவார். பாட்காஸ்டா இருக்கிறதெல்லாம் அவர் பாடுவார்.
0: சரி, ஒரு பாட்டு
2: கேட்போம். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்ச பாட்டு இப்போ ஆக்சுவலி ஏ சுந்தரிக்கு முன்னாடி ரிலீஸ் அருமமா. இட் வாஸ் சங் பை அவர் வெரி ஓன் ஹரிச்சரன் அண்ணா. அண்ட் அதோட ரிப்ரைஸ் வெர்ஷன் வாஸ் சங் பை நேஹா கிரீஷ் ஆர் சூப்பர் சிங்கர். அண்ட் ஐ ப்ராப்ளி டேக் அ ஃபியூ லைன்ஸ் ஃப்ரம் தட். என்னை காட்டிடும் கண்ணாடி, அது உன்னை காட்டுதோ மன்றாடி, காத்தாடி ஆச்சய மனசு வானம் ஏறியே, வெக்கம் கூடுதடி முகமூடி, என்னை விட்டு விலகுதடி முகமூடி, கூத்தாடி ஆன இது புதுசு கால்கள் மீறியே, வரிகள் எழுதும் எந்த விரல்கள் உன்னை தீண்ட ஏங்குமா, தீண்ட நீயும் நீங்கும் போது வலிகள் நெஞ்சில் தேங்குமா, மயக்கமா மயங்குமா பதில் சொல்லு காதலே, தயங்கியே தவிக்குமா விழி தூங்காத மனமா, அரும்புமா விரும்புமா இன்னும் என்ன மௌனமா, அரும்பியே விரும்புமா தங்காது மனமா, என் வானில் இவள் பூத்தாலே.

0: என் கவிதை விதையும் இவளே.
1: மிகவும் நல்லா பாடுறீங்க கௌஷிக். இந்த உங்களோட தயாரிப்புகள்ல எத்தனை பாடல நீங்க பாடி இருக்கீங்க?
2: ஸ்கிராச் ட்ராக் பாடுறதோட சரி, சத்யபிரகாஷ்
1: அதுதான் அடுத்ததாக இருக்கு. நீங்க பெரும்பாலும் பயன்படுத்துறது எல்லாமே தென்னிந்திய பின்னணி கொண்ட பாடல்களை தான் பயன்படுத்துகிறீர்கள். உள்ளூரிலேயே நிறைய திறமையுள்ள கலைஞர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? நீங்களே இருக்கிறீங்க. என்ன காரணம்
3: பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சத்யபிரகாஷ் வந்து ஆல்ரெடி யூனோ கிரேட் சிங்கர், ஃபேன்டாஸ்டிக் சிங்கர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஹரிச்சரன் சார், அதுக்கப்புறம் வந்து
4: ஆதித்யா
3: ஆர்கே, அதுக்கப்புறம் உத்ரா உன்னிகிருஷ்ணன், நரேஷ் ஐயர். இப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, த வே வி ஆர் திங்கிங் அண்ட் வே வி ஆர் ஆக்சுவலி கொலாபரேட்டிங் அஸ் வெல் இஸ் வென் வி ரைட் அ ஃபர்ஸ்ட் லைன். இப்போ நான் ஒரு எழுதும்போது இல்லை கௌஷிக் எழுதும்போது பை டிஃபால்ட் எங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுது. ஓ இந்த பாட்டு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கௌஷிக், நம்ம பிரதீப் குமார் பாடினா எப்படி இருக்கும், அப்படி தான் திங்கிங் போகுது. பட் வாட் வி டூ இஸ் ஒன்ஸ் த சாங் இஸ் ரிலீஸ்டு, நாங்களுக்கு வந்து எங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இங்கே, நிறைய சிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரும் அந்த பாட்டை வந்து இங்கே நடக்கிற தமிழ் இவெண்ட்டில் அதை அப்படியே வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க வித் த மைனஸ் ஒன் ட்ராக். ஸோ த ஆப்பர்ச்சு வி ஆர் ஆல்சோ கொலாபரேட்டிங் இன் அ வே இல்லையா? ஸோ அப்படி தான் நாங்கள் அதை பார்க்குறோம். பட் அப்சலூட்லி எஸ், ஐ திங்க் வி ஆர் கௌஷிக் மேலே சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருக்கோம். ஒரு பாயிண்ட்டுக்கு வந்த அப்புறம் டெஃபினெட்லி வி ஆர் ஓப்பன் டு யூனோ கிவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பீப்புள் லைக் அஸ் ஃப்ரம் அ சிங்கிங் பெர்ஸ்பெக்டிவ்.
1: இப்போ நாங்கள் இருக்கிறது பூர்வீக குடிமக்களோட நாட்டில் நாங்கள் இருக்கிறோம். அவர்களுக்கும் ஒரு அழகான இசை வடிவங்கள் இருக்கின்றன. அந்த இசை வடிவத்தையும் சேர்த்து என்ற நீங்கள் நிறைய புதுமையான இசை எல்லாம் செய்கிறீர்கள். அப்படி ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா இல்லாட்டி ஏற்கனவே செய்திருக்கிறீர்களா?
3: இது வரைக்கும் பண்ணலை. பட் ஆனால் அந்த ஐடியா இருக்குது எங்களுக்கு, தெரியல நீங்கள் வந்து மைண்ட் ரீட் பண்ணுறீங்களான்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஆல்ரெடி வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் தட் பிகாஸ் இங்கே நிறைய இண்டிஜினஸ் பீப்புளோட அந்த மியூசிக், அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், டிஜிடேட்டிவ் அண்ட் அதர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கௌஷிக்கு நல்லா தெரியும், அதை வச்சு ஒரு பண்ணணும்னு எங்களுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் தமிழாக பண்ணும்போதே எங்களுக்கு அந்த ஒரு ஐடியா இருந்தது டு பிரிங் தட், ஆனால் அது ஃப்யூச்சரில் இவென்ச்சுவேட் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம்.
1: மிக்க நன்றி. கலையகம் வரை வந்து இந்த நேர்காணலை வழங்கியதுக்கு மிக்க நன்றி.
4: தேங்க்யூ எல்லாருக்கும், யூனோ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அண்ட் என்கரேஜிங் அஸ். ஸோ கீசன் வர்சஸ் கலெக்டிவோட ஆல் 7 சிங்கிள்ஸ் ஸோ ஃபார் ஸ்டார்டிங் ஃப்ரம் தமிழா டில் ஏஐ சுந்தரி எல்லாமே வந்து இஸ் அவைலபிள் இன் ஆல் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃப்ரம் ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், டீசர், யூ நேம் இட், அண்ட் ஆன் யூடியூப் கீசன் வர்சஸ் கலெக்டிவ் யூனோ சேனல் அஸ் வெல். ஸோ ப்ளீஸ் யூ டோன்ட் டூ ஃபாலோ அஸ், டூ சென்ட் யுவர் மெசேஜஸ் அண்ட் யுவர் காமெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் டு அஸ். வீ லவ் டு ஹியர் ஃப்ரம் யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் இண்டிபெண்டன்ட் மியூசிக். தேங்க்யூ.
3: தேங்க்யூ.
5: மெல்பனை தளமாக கொண்ட சுயாதீன இசை கலைஞர்கள் கௌஷிக் கணேசன் மற்றும் விஜய் ராகவன் ஆகியோர் கீஸ் அண்ட் வேர்சஸ் கலெக்டிவ் என்ற இசைக்குழுவை நடத்தி வருகிறார்கள். தமிழா தமிழா மற்றும் ஏஐ சுந்தரி உட்பட பல பிரபலமான பாடல்களை வெளியிட்டுள்ள இக்கலைஞர்களுடன் மெல்பர்ன் கலையகத்தில் சந்தித்து உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம்.
6: நேயர்களே, உங்கள் விமர்சனங்கள், ஆலோசனைகள் SBS தமிழ் தேசிய ஒலிபரப்பின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் என்பதை நாம் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லைதானே? உங்கள் திட்டு, குட்டு, பூச்சண்டு எதுவானாலும் சொல்லுங்கள் அல்லது எழுதுங்கள்.

நல்லது நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் வானொலியில் சந்திக்கும் ஆவலோடு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் செல்வி இன்பசேகரன். வணக்கம் நேயர்களே.